0: வானொலி மர்களே, உங்கள் அனைவருக்கும் எவது உளம் கணிந்த வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி. 819 கிலோஸ் பத்திலிகளில் புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி அதிகாலை தோறும் 5:35 மணி முதல் 5:50 மணி வரை ரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகின்றது. நிகழ்ச்சியின் உரை, வழிபாடு, பக்தி பாடல் ஆகியவெல்லாம் இடம்பெற உள்ளன. சரி, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் உரை கேட்பீர்கள். உரையாற்றுபவர் பேராசிரியர் ஸ்தீவன் நாராயண பிள்ளை அவர்கள்.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா, நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான், தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் மின்னையே சேர்த்திகிரி வித்துவ கோட்டு அம்மானே, நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே. நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வழி நடத்தும் திருக்கையிலாய மரபு, மெய்கண்டார் வழி வழி பேரூர் ஆதீனம் தவத்திரு சீர்வளர் சீர் சாந்தலிங்க மருதாசல அடிகளார் பொன்னார் திருவடி போற்றி, மொரிஷசு வானொலி நேயர்கள் மற்றும் பெருமாள் பக்தர்கள் அனைவருக்கும் எனது உளங்கனிந்த வணக்கம். நேயர்களே, மனிதனை நன்னெறிப்படுத்துவது சமயம். சமயமோ மனிதர்களுக்கு பல்வேறு நெறிமுறைகளை உருவாக்கி தந்துள்ளது. மனம், மொழி, மெய் ஆகியவற்றை தூய்மைப்படுத்தவும் வழிப்படுத்தவும் சமயம் அந்நெறிமுறைகளை மனிதர்களுக்கு உருவாக்கி தந்துள்ளது. அவற்றுள் பக்தி நெறி, கர்ம நெறி, ஞான நெறி, யோக நெறி ஆகிய நான்கும் மிக சிறப்பான நெறிகளாக கருதப்படுகின்றன. மனிதன் இறைவனிடம் செலுத்தும் ஆழ்ந்த அன்பே பக்தி எனப்படுகிறது. இறைவனை உள்ளார்ந்த பக்தியுடன் வழிபடுவதுதான் பக்தி எனலாம். எனவே பக்தி நெறி என்பது ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டது எனலாம். பக்தி நெறிக்கு அடிப்படையாக திகழ்வன சமயங்களாகும். உலகத்தில் உள்ள எல்லா சமயங்களுக்கும் பொதுவான கொள்கைகளும் தத்துவங்களும் உண்டு. இறைவன் மீது தூய பக்தி கொள்வது வாழ்வின் சிறந்த நெறியாகும். தூய பக்தியும் ஆழ்ந்த நம்பிக்கையும் பக்தி நெறியின் முக்கிய கோட்பாடுகளாகும். இந்த பக்தி நெறிதான் மனிதன் வீடு பேறு அடைய வழிவகுக்கிறது என்று எல்லா சமயங்களும் கூறும் கருத்தாகும். இவ்வகையில் அமைவது தென்னாட்டில் தோன்றிய சைவமும் வைணவமும் ஆகும். காலம் தொட்டு தமிழர்கள் போற்றி வருகின்ற இரு பெரும் சமயங்களாவன சைவமும் வைணவமும் ஆகும். மொஹஞ்சதாரோ, ஹரப்பா ஆகிய இடங்களில் அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட போது சிவ வழிபாடும் லிங்க வழிபாடும் அங்கு வாழ்ந்த மக்களிடையே இருந்திருக்க வேண்டும் என்ற உண்மை புலனாகிறது. அதேபோன்று திருமால் பற்றிய குறிப்புகள் தொல்காப்பியத்தில் உள்ளன. மாயோன் மேய காடுரை உலகமும் என்று தொல்காப்பியர் முல்லைத்திணைக்குரிய கடவுள் திருமால் என்கிறார். அதேபோல புறத்திணையியலில் மாயோன் மேய மண் பெரும் சிறப்பின் தாவா விழுப்புகள் பூவை நிலையும் என்கிறார். இங்கு பூவை என்பது காயாம் பூவை குறிக்கிறது. அதாவது காயாம் பூவின் நிறத்தை கொண்ட மாயோன் ஆகிய திருமாலை பற்றி பேசுகிறது இத்தொல்காப்பிய சூத்திரம். எனவே சிவ வழிபாடும் திருமால் வழிபாடும் தமிழ் வாழ்க்கையில் தொன்று தொட்டு இருந்தது என்று கூறுவதில் மிகையாகாது. சங்கம் மருவிய காலத்தில் தமிழ்நாடு களப்பிரர் ஆட்சியின் கீழ் இருந்தது. களப்பிரர்கள் பிற சமயத்தவர் என்பதால் அவர்கள் சைவ வைணவ சமயங்களுக்கு ஆதரவு அளிக்கவில்லை. பெரும்பான்மையும் அரச அவைகளில் சமண சமயத்தாக்கம் இருந்தது. இதனால் தமிழ் மொழியின் செல்வாக்கு குன்றியது. தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு தடை ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் சமண பௌத்த சமயங்களின் செல்வாக்கினால் துறவர நிலை மிகுதியாக போற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் பௌத்தமும் சமணமும் ஊடுருவி அமைந்ததால்

இல்லற வாழ்க்கை, காதல் வாழ்க்கை ஆகியவற்றிற்கு சிறப்பிடம் தந்த சங்ககால வாழ்க்கை முறைகள் அடியோடு மாறின. காதல், இல்லறம் முதலியவற்றிற்கு துணையாய் நின்ற இசை, நாடகம், சிற்பம், ஓவியம் போன்ற கலைகள் புறக்கணிக்கப்பட்டன. இதன் விளைவாக புத்தரின் தாய்மொழியான பாலியும் சமண சமயத்

0: இரண்டாம் மூன்றாம் நிலைக்கு தள்ளப்பட்டது. இல்லறத்திற்கு எதிர்ப்பு, இசைக்கு எதிர்ப்பு, தமிழ் மொழி புறக்கணிப்பு போன்ற புத்த சமண சமயத்தாரின் செயற்பாடுகள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களை கிளர்ந்து எழ வைத்தன. இச்சூழ்நிலையை சைவ வைணவ சமயத்தார் தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டார்கள். சிவன் உமையோர் பாகனாக உள்ளான், திருமால் திருமகளை வலப்பக்க நெஞ்சில் வைத்துள்ளான் என கூறி இல்லறத்திற்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. பழைய பண்களை கொண்டு இன்னிசை பாடல்கள் பாடப்பட்டன. இறைவனுக்கு உகந்தது தமிழ்மொழிதான் என கூறி தமிழ்மொழி நிலைநாட்டப்பட்டது. கடுங்கோன் பாண்டியன் மற்றும் பல்லவர்கள் படையெடுத்து தாக்கியதால் களப்பிரர் ஆட்சி முழுக்க முழுக்க அழிக்கப்பட்டது. அதே நேரத்தில் மக்கள் பௌத்த சமண சமயங்களை வெறுக்க தொடங்கினார்கள். இத்தகைய பக்தி புரட்சியினால் சிவ வழிபாடும் திருமால் வழிபாடும் புத்துயிர் பெற்றன. திருநாவுக்கரசர் மகேந்திரவர்ம பல்லவ மன்னனையும் திருஞான சம்பந்தர் கூன் பாண்டியனையும் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றினார்கள். அதற்கு பிறகு வந்த மன்னர்கள் சைவர்களாகவோ வைணவர்களாகவோ வாழ்ந்தார்கள். குலசேகர ஆழ்வார், சேரமான் பெருமாள் நாயனார் போன்ற தமிழ் வேந்தர்களே சைவ வைணவம் சார்ந்த பெரும் புலவர்களாக வாழ்ந்தார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை தமிழ்நாடு பக்தி வெள்ளத்தில் மூழ்கியிருந்தது. அக்குறிப்பிட்ட காலகட்டத்தில் பக்தி இலக்கியங்கள் மிகுதியாக தோன்றின. எனவே பல்லவர் காலத்தை பக்தி காலம் என்றும் பக்தி இலக்கிய காலம் என்றும் கூறுவார்கள். இந்த பக்தி இயக்க தாக்கம் பிற்கால சோழர் காலத்தில் தோன்றிய இலக்கியங்களிலும் காண முடிகிறது. இடைக்காலமாகிய பக்தி இலக்கிய காலத்தில் சைவ சமய அருளாளர்களும் பன்னிரு ஆழ்வார்களும் தோன்றி சமய உணர்வு ஊட்டும் பக்தி பாடல்களை பாடினார்கள். இதனால் சமய எழுச்சி ஏற்பட்டது. மன்னரையும் மக்களையும் பாடுவது போய் இறைவனையும் இறைவனின் அடியார்களையும் பாடும் இலக்கிய மரபு எழுந்தது. தமிழோடு இசைப்பாடல் மறந்து அறியாதவர்களான சமய குறவர்களான நால்வரும் தோன்றவில்லையென்றால் சைவ சமயம் தாழ்ச்சி உற்றிருக்கும். சொற்கோவும் தோணிப்புறத் தோன்றலும் என் சுந்தரனும் சிற்கோல வாதவூர் தேசிகரும் முற்கோலி வந்திலரேல் நீரு எங்கே, மாமரை நூல் எங்கே, எந்தை பிரான் அஞ்செழுத்து எங்கே என்ற பாடல் இதற்கு சான்று பகர்கின்றது. அதேபோல் காப்பு மறந்தறியேன், கண்ணனே என்றிருப்பேன் என்றபடி ஆழ்வார்கள் வாழ்வு அமைந்தது. நேயர்களே, இன்றைக்கு தமிழ் பக்தி இயக்கத்தின் தோற்றத்தை பற்றி அறிந்து கொண்டீர்கள். இத்துடன் இன்றைய சமய சொற்பொழிவு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா.
1: உரையை கேட்டீர்கள். உரையாற்றியவர் பேராசிரியர் ஸ்டீவன் நாராயணாய் பிள்ளை அவர்கள். புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி நாம் அளித்து வந்த இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷியஸ் வானொலி. மேலும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

தேனிசை தேனிசை மரங்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5.6 98.8 தொன்னூற்றி 95.6 98.2 ஆகிய பண்பலை வரிசைகளிலும் காலை தோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரங்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலை தோறும் இதயத்தில் இறை சேனல் உங்களை உழக்க உங்கள் விருப்பமடைய பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு வியாழக்கிழமை அக்டோபர் மாதம் முதல் தேதி. வாழ்க்கை எவ்வளவு பெரிதென்று நினைக்கிறோமோ அவ்வளவு சிறியது, எவ்வளவு சிறிது என்று நினைக்கிறோமோ அவ்வளவு பெரியது. ஏனெனில் வாழ்க்கை நம் எதிர்பார்ப்புக்குள் அடங்காது, அது என்றுமே யதார்த்திற்குள் மட்டுமே அடங்கும்.

இன்று காலை சிந்தனையும் மாமரம் நிரம்ப பூக்கிறது ஆனால் அவ்வளவுமா படங்களாகின்றன வாழ்க்கை மரமும் அப்படித்தான் அதில் ஆசை பூக்கள் நிரம்ப பூக்கின்றன ஆனால் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவதில்லை

0: stay tuned with RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jaini Seyarangam. Jaini Seyarangam.
1: அனைவருக்கும் இவ்வளவு ஃப்ரீ வானொலியில் இந்த அதிகாலையில் வடக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல்வருக்கின்றோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்கள், அனைகள் வியாபாரம் நலம் என்று நம்புகின்றோம். ஆமாம், இன்னைக்கு வியாழக்கிழமை, புது மாதம், புதிய நாள், புதிய சிந்தனை அல்லவா, அதாவது அக்டோபர் மாதம் முதல் தேதி என்று இருக்கு. ஆமாம், எனவே புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினை ஏற்றி வழக்கமாக உங்களுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி அளிப்பதில் பெரும் மகிழ்ச்சியுடன் கொள்கின்றோம். பச்சிமாமலை போல் மேனி பவளமாய் கமலச்செங்கன் அச்சுடா மரதி ஏறி அறுத்தம் குழந்தை என்ன விச்சுவை தவிர யான் போல் இங்கள ரோமா லோகமாலும் அச்சுவை பெருந்தும் வேந்தேன் அரங்கமா நகர்வுளாலே.

புரட்டாசி மாதத்தில் கோவிந்தனை வழிபடும் நாம் கோவிந்தா என் மனதில் இருக்கும் தீய எண்ணங்களை நீக்கி நல்ல பாதையில் என்னை நடுத்துவாயாக என்று வேண்டுவோம். பசியை தாங்குவது ஒரு விரதம், ஆனால் பிறர் துன்பத்தை உணர்ந்து உடவுவது அதைவித உயர்ந்த விரதம். உணவை தவிர்ப்பது ஒரு விரதம், ஆனால் தீய வார்த்தைகளை தவிர்ப்பது உண்மையான விரதம்.

0: free annually.
1: நாம் உணவை தவிக்கின்றோம். ஆனால் நமது நாவால் மற்றவர்களை புண்படுத்துகிறோமா? கோபமான வார்த்தைகள், பொய், அவதூறு, தேவையற்ற வாக்குவாதம் ஆகியவற்றை குறிப்பதும் ஒரு வகையான விரதமே. கோவிந்தா என்று சொல்லும் நாவால் மற்றவரை காயப்படுத்தும் வார்த்தைகளை சொல்லாமல் இருப்போம். மனதில் கோபம், பொறாமை, வெறுப்பு, வடிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை வைத்துக்கொண்டு விரதம் இருப்பதை விட அவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிட மூச்சுப்படை உயர்ந்த ஆன்மீக பயிற்சி.

உங்களுக்கு சில அறிவிப்புகள். வரும் சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி இன்றைக்கு புரட்டாசி மாத கோவிந்தன் இந்த 3வது சனிக்கிழமை இன்றைக்கு கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை நடைபெற இருக்கும் சில திருக்கோயில்களில் இடங்களிலும் கிளேஃபோம் ஃபினிக்ஸ் ஸ்ரீ சாம்பமூர்த்தி திருக்கோயில், ஜிப்ராய் தமிழ் முன்னிறுத்த கழகம் பூபா சாம்பியா அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், கோயில் ஆஃப் போர்ட்லிஸ் மதுரை தர்ம சங்கம், பெல்விபிலோ ஃபோஜிசாக் அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோயில், அலிமாக் குட்லன்ஸ் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், குட்லன்ஸ் அருள்மிகு சிவ சுப்பிரமணிய திருக்கோயில், அப்பவேல் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், பிச்சிபுவா பிலேகவசஸ் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், கோஸ்டோஸ் ஃபிளக் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், சஸ்வியன் வில்லேஜ் ஹிஷ்வோ அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் திருக்கோயில், கிளேமோஷா அருள்மிகு தண்டாயுடபாணி சுவாமி திருக்கோயில், ரிஷானோ ஸ்ரீ மகா காளியம்மன் திருக்கோயில், வியகோப்போ அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், யோஜிக்ரே ரிவே திசாங்கி ஸ்ரீ மகா மாரியம்மன் சிவ சுப்பிரமணிய திருக்கோயில். நாம் குறிப்பிட்ட இந்த திருக்கோயில்களிலும் இடங்களிலும் வரும் சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 3ஆம் தேதிக்கு மாலை 5 மணி முதல் நள்ளிரவு வரை கோவிந்தன் திருவிழா நடைபெறும். வரும் சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 3ஆம் தேதிக்கு மாலை 5 மணி முதல் மறுநாள் நாட்டுக்கிழமை அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி அதிகாலை 5 மணி வரை புரட்டாசி மாதை கோவிந்தன் திருவிழா நடைபெற இருக்கும் சில திருக்கோயில்களிலும் இடங்களிலும் பாசை காற்றுபோன் ஸ்ரீ வக்ர காளியம்மன் திருக்கோயில், கானம் பக்வா அண்ணாதுரை கழகம், லோகித்து கன்வெத் கியூபிபோத் அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் திருக்கோயில், ரெஜ்வி தமிழ் ஒற்றுமை சங்கம், பேச்சுவேசை சாம்பியா தமிழ் உபகார சங்கம், லக்ரிமோ சாம்பியா ஸ்ரீ மது மாரியம்மன் திருக்கோயில், பேந்திதாம் காசி போர்ட்லூஸ் கிருஷ்ணசுவாமி தமிழ் கழகம், தனிங்கம் த்ரியுலே அண்ணா சைக்கிள், பாவியோ கப்மலகே அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோயில், லாசூஜின் லெஸ்காலியே அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் திருக்கோயில், லபகாக் லெஸ்காலியே அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், பாசேரி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், சிவகனியா அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில். நாம் குறிப்பிட்ட இந்த திருக்கோயில்களிலும் இடங்களிலும் வரும் சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 3ஆம் தேதிக்கு மாலை 5 மணி முதல் மறுநாள் நடுக்கிழமை அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி அன்றைக்கு அதிகாலை 5 மணி வரை கோவிந்த்

தவறுகள் செய்வது மனித இயல்பு ஆகும். எத்தனையோ தவறுகளை நாம் செய்கின்றோம், ஆனால் அதை தவறு என்று ஒப்புக்கொண்டு அந்த தவறு செய்ததற்கு மன்னிப்பு கேட்பது உயர்ந்த பண்பாகும். நாம் செய்த தவறை மீண்டும் செய்யாமல் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணலாம். இப்படி பண்பு பாசம் என நற்குணங்களை வளர்த்து கொண்டால் வாழ்வில் மேலும் மேலும் உயரலாம். முன்னேற்றம் காண திருமாலை வணங்குவோம்.

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு வியாழக்கிழமை அக்டோபர் மாதம் முதல் தேதி இன்றைக்கு பினாக்கே உரைச்சிருந்த பைசரோஜ் பட நியாய் அவரது பிறந்த விழாவை கொண்டாடி இருக்கிறார். மேலும் செவழியன், ஏடிசை, செந்தில், சோவின், விசன், மேலும் கெவின், புஜம், அருமை, மேலும் பமிலா, திவன், திவேனா, அக்கா மணி, அக்கா புஷ்பா, அக்கா பூமாலா, அத்தம் பெருமாள், இரமஸ்வாமி, சுந்தரி, வாசன், சிவானி, நீதன் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் அடுத்த பாடலே நாம் குட்லன் சூரை சேர்ந்த ஐங்கரன் முத்து வீர் தனது பிறந்தாவற்றை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். மேலும் அம்மா இராகினி, அப்பா கேசவன், அண்ணன் வேலன், தத்தாய நாதன் முத்து வீர், அப்பாய் சுந்தரி, அம்மாய் இலட்சுமி, மேலும் அத்த சரோஜ் ஆகியோரின் சார்பில் நாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு காலிவியர் ரோஸில் வசிக்கும் திருமதி சிலாதேவி சுப்பிரமணியம் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். துணிவன் கெவின், திரவியம், நியான், லோகா, மணி, பாலன், சவிதா, மேலும் உமேஷா, ராஜாம்பா, செல்வம், நந்தா ஆகியோரின் சார்பிலும் நாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் அலிபுரியம் ஊரைச் சேர்ந்த திரு கோபாலன் கோயந்தன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடி இருக்கிறார் இன்றைக்கு. மேலும் அகினி, தேவான்ஸ், தனிஷாமா, வினோதா, கோயந்தன், பொன்னுசாமி, கனியாப்பன், வேதாச்சலம், ராமன், சிவன், இரமசுவாமி, பாலாமூதி குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் வெற்றிகளை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் லோகத்து கன்வென்ட் குபி போ

ஊரை சேர்ந்த மாத்வியராசன் தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் வழங்குகிறோம். மேலும் ஸ்டீவன் வீரன் கபாடி மாலினி சம்லா அம்பாள் தேவன் மனோதா ராசன் ஃபி அனுராவ் ராமானுஜன் ராசன் மர்தன் பராம மதுரை லட்சணப்பிள்ளை ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகிறார்கள். அடுத்தபடி நாம் காற்றுபொன் வசிக்கும் ருபன் வேலாயுதன் தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வழங்குகிறோம். சிறும்பால் பெஞ்சாயா குணந்தன் தைலாம் வேலாயுதன் அம்பா வள்ளி வீணா மாலினி வேதி இராகினி கணேசன் மேலும் மெவின் கணேசன் பெருமாள் சிவன் பமிலா மராஜம்பா அப்பா விவி மேலும் சகாதேவன் நாதன் பரமா பாலன் ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகிறார்கள். அடுத்த படனே நான் புவிதம் சுரட்சத சவித போதன் தனது பிறந்தாட்டு நம் அன்புடன் வழங்குகிறோம். மேலும் நிலா சுரன் முக்கியன் ஆகியோரின் சார்பில் நல்வாட்டுகளை கூறுகின்றார்கள். மேலும் அடுத்த படனே நாம் அகிலன் வசித்து வரும் அம்பன் கோவிந்தன் தனது பிறந்தாட்டு நம் அன்புடன் வழங்குகின்றோம். மேலும் அம்மா நீதா அப்பா வோசன் குவிலன் குவிலா ஜெதன் ஆகியோரின் சார்பில் நல்வாட்டுகளை கூறுகின்றார்கள். அடுத்த படனை நாம் காற்றுபொன் வசிக்கும் ரூபன் தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் வழங்குகிறோம். மேலும் நதிசன் அடகன் ரேவதி நாகலிங்கேஸ் ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் பாலகலாபா ஊரைச் சேர்ந்த திருமதி சத்யாவேதி அவரது பிறந்தாவிழாவை கொண்டு அழைக்கிறார். அவருடைய துணைவன் சிங்கா மேலும் அம்பாள் சிவம் செல்வன் கெனி செந்திலா ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இதை வட்டை நாம் பூபாசம் ஊரைச் சேர்ந்த தேவந்திரி தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். அம்மா ஞானவதி ஜெசன் எலியா லியா மைவா ஆகியோரின் சார்பில் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே வாட்டினா மூக்கா ஊரைச் சேர்ந்த மல்லிகை விஷ்ணு காசினி ஒவியன் அழகன் பிரிசிலா மேலும் ஆகியோர் குபமுடன் நாம் வணங்குகின்றோம். மேலும் அடுத்த படனே நாம் மேபோக் ஊரைச் சேர்ந்த அனிஷ்தா தனது பிறந்தாட்டை நம்ம அன்புடன் வணங்குகிறோம். மேலும் சான்வி விதுஷா அம்மா இந்திராணி அப்பா ஜெகதேஷ் பனிஷா பெனிஷா மேலும் அன்னி ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள்.

அம்பர்களை கவலைகளை மறந்து நம்பிக்கையுடன் நாளை எதிர்கொள்ளுங்கள். நல்லடை நினைப்போம், நல்லடை செய்வோம், நல்லடி நடக்கட்டும். மீண்டும் ஒரு இனிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.